0: livefm.lk
1: லங்காவை விழாவின் சவசுத்து நாய்
2: வேஹச நிவன ரித்மய www.livefm.lk

0: ஆஸ்திரேலியாவின் சவசு துணாயி ஹத்தலிஹை
1: ருஹுனட ராஜராட்டட செங்கடகலட www.livefm.lk
2: livefm.lk

0: Live FM
1: வேளாவ சவச பகை லங்காவே வேளாவின் சைபர் அவகாஷே லாங்கியாத கஸ்ம Live FM

0: ஆங்கே ரித்மய விஸ்வே சிசாரா லைவ் எஃப்எம்
1: காவே தேங்க் வெல் அவர் ராத்திரி அட்டாய்
2: லைவ் எஃப்எம்

0: அறிக்கை. This is Nivana Ritmaya. www.livefm.lk.
1: ஜயமங்கல கீதாலட்டே பிம்பே பிம்பே பட்டு தண்டு.

0: ரேகாய்
1: விசாய்.lk.
2: ஸ்ரீலங்கா ரித்மய விஸ்வேசிசாரா லைவ் எஃப்எம்.